0: செல்லமா செல்லமா, சத்தியமணி சொல்லுங்க செல்லமா.
1: என்னது?
0: என் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்கள?
1: அதனால
0: அதனால எனக்கு தெரிஞ்ச நல்லதா கெட்டதா செஞ்சிட்டு இருக்கல்ல?
1: ஆமா.
0: எப்பாச்சு என் மேல கோவம் வந்திருக்க உங்களுக்கு?
1: வராதே.
0: அப்படின்னா என் மேல
1: உன் மேல
0: இஷ்டப்பட்டு
1: இஷ்டப்பட்டு
0: கேட்டதெல்லாம் கொடுக்கணும்?

சிரிஞ்சும் டெதஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீண மீட்ட வச்சது. மருந்தும் மெடிக்கல் டீம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்குத்தான், என்ற ருக்மணி அவளாயிருந்தோ என்ற குரு.